Stay tuned with South Radios. South Radios. இசையால் உங்களை வசமாக்குகிறது சவுத் ரேடியோஸ்.

0: சவுத் ரேடியோஸ் எப்போதும் உங்களோடு பயணிக்கும் உற்றதோல. உடனுக்குடன் உங்கள் விருப்ப பாடல்களை கேட்டு மகிழ்ந்தனர். இப்பொழுதே சவுத் ரேடியோஸ் ஆபிஷியல் செயலியை தரவிறக்கம் செய்யுங்கள்.
1: லவ் பண்ண போலாமா?

0: மனசுக்கு பிடித்த பாடல்கள் only on southradios.com.
1: உடனுக்குடன் உங்கள் விருப்ப பாடல்களை மிக துல்லியமான ஒலித்தெளிவில் கேட்டு மகிழ்ந்தன. இப்பொழுதே தரவிறக்கம் செய்யுங்கள் சவுத் ரேடியோஸ்.

0: நம் வானொலிகள் பிடித்திருந்தால் மதிப்பெண் வழங்கி ஊக்கப்படுத்துங்கள்.
1: உங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட்டான சாங்ஸ் கேட்க onlyonsouthradios.com.

எல்லா சூழ்நிலையும் நீ தோத்துட்டேன்னு உன் முன்னாடி நின்று அலர்னாலும் நீயா ஒத்துக்கிற வரைக்கும் எவனாலும் எங்கேயும் எப்பவும் உன்னை ஜெயிக்கும்.

This sound is processed by Stereo Tool. Go to stereotool.com.

0: This sound is processed by Stereo Tool. Go to stereotool.com.
1: நீங்கள் கேட்க போகும் நான்கு சூப்பரான பாடல்கள்.

உங்கள் இதய பரப்பெங்கும் இனிமை சேர்ப்பது சவுத் ரேடியோ. All your favorite hits, only on southradios.com.

0: நமது வானொலிகள் பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் அறிமுகம் செய்யுங்கள்.
1: இதுதான் சவுத் ரேடியோ, சவுத் பீட்ஸ், சவுத் வைப்ஸ். எப்போதும் எக்ஸ்ட்ரா எனர்ஜியோடு அடுத்து வரும் நான்கு பாடல்கள், 8 after 8.

0: ஸ்டோரில் 5 நட்சத்திர மதிப்பெண் வழங்கி ஊக்கப்படுத்துங்கள்.
1: தபது தென் வானொலி செயல் இப்பொழுது எல்லையில்லாத இசை அனுபவத்தை உங்களுக்கு வழங்கின. உலகின் முன்னணி தொழில்நுட்பங்கள் அத்தனையையும் கலையகத்தில் உள்வாங்கி மிக துல்லியமான அதிநவீன ஒலியமைப்புடன் Android Auto மற்றும் Apple CarPlay வசதியுடன் உங்களுடைய மகிழுந்துகளில் கேட்டு மகிழ்கின்ற வாய்ப்பை தருகிறது. பேரன்போடும் பெருமதிப்போடும் நம்மை ஊக்கப்படுத்தி தொடர்கின்ற அனைத்து

0: அனைத்து அன்பு உறவுகளுக்கும் எங்களுடைய நன்றியும் நல் வாழ்த்துக்களும் உரித்தாகட்டும்.
1: உங்களுக்கு 2 நிமிஷம் டைம் தரேன், முடிஞ்சா என்னை கொன்னுட்டு உங்களை காப்பாத்திக்கணும்.

0: நமது வானொலிகள் பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் அறிமுகம் செய்யுங்கள்.
1: Stay tuned with South Radios. South Radios.

உங்கள் ஸ்பீக்கர்ல, உங்க ஸ்மார்ட் போன்ல நம்ம சவுத் ஸ்டைல்ல ஒலிக்க போகும் அடுத்து வரும் நான்கு பாடல்கள்.

அங்கோலத்து நீங்கள் இணைந்திருப்பது நீங்கள் இணைந்திருப்பது தென் வானொலி செயலி சவுத் ரேடியோ சுடன்.

0: are listening to southradios.com.
1: உங்கள் மதிப்பெண்களும் விமர்சனங்களும் நம்மை ஊக்கப்படுத்தட்டும்.
2: Are you all ready for the countdown?
3: Ladies and gentlemen,
4: players and hustlers.
5: 5, 4, 3,

0: இதுதான் சவுத் ரேடியோ. இசை மட்டுமில்ல, இங்கு எல்லாமே புதுமைதான். புதுமைதான்.
1: நம் வானொலிகள் பிடித்திருந்தால் மதிப்பெண்

0: நம்பிக்கையின் ஒளி விளக்கு.
1: நிறுத்து நிறுத்து, என்ன சினிமா பாட்டு பாடிட்டு இருக்க? ஏன் சொந்த பாட்டுலாம் பாட மாட்டியா?
0: வகுத்து பாட்டுக்கு பாடிக்கிட்டு இருக்க, ஏன் வம்பு பண்ற? சொந்த பாட்டை எவன் கேக்குறான்?
1: எதுக்கு அந்த கலைஞர்களை ஓரமா உட்கார வச்சிருக்கீங்க? வை
0: தப்பாட்ட இப்ப கூப்பிடாதப்பா.
1: தப்பாட்டமா பயாங்க? இதான் அந்த நாட்டோட சரியான ஆட்டமே. ஏ சரி, இங்க வா நீ அடி.

ஏன் சவ்வா இழுக்கிற? சியா நாலு பூண்டாட்டி கட்டி ஆண்டு அனுபவிச்சுட்டு போயிருக்காப்ல. சந்தோஷமா பாடியா, நிம்மதியா போவாப்ல.

0: உங்கள் மதிப்பெண்களும் விமர்சனங்களும் நம்மை ஊக்கப்படுத்தட்டும். நமது வானொலிகள் பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் அறிமுகம் செய்யுங்கள்.
1: எங்கடாவா

0: உங்கள் இதய பரப்பெங்கும் இனிமை சேர்ப்பது சவுத் ரேடியோ.
1: இப்பொழுது விளம்பரங்களை பார்த்தபின் தமிழின் முன்னணி வானொலிகளில் உடனுக்குடன் உங்கள் விருப்ப பாடல்களை கேட்டு மகிழ்கின்ற வாய்ப்பாய் உங்கள் அபிமான சவுத் ரேடியோ செயலியில் இடது பக்க மெனு பகுதியில் சாங் ரிக்வெஸ்ட் பட்டனை இப்பொழுதே தட்டுங்கள். உடனுக்குடன் உங்கள் விருப்ப பாடல்களை எல்லையில்லாத ஒலி தொழில்நுட்பத்தில் கேட்டு மகிழுங்கள்.

listening to southradios.com. இதுதான் South Radios. South Beats. South Vibes. எப்போதும் எக்ஸ்ட்ரா எனர்ஜியோடு அடுத்து வரும் நான்கு பாடல்கள். 8 after 8.

விளம்பரங்களை பார்த்த தமிழின் முன்னணி வானொலிகளில் உடனுக்குடன் உங்கள் விருப்ப பாடல்களை கேட்டு மகிழ்கின்ற வாய்ப்பாய் உங்கள் அபிமான சவுத் ரேடியோ செயலியில் இடது பக்க மெனு பகுதியில் சாங் ரிக்வெஸ்ட் பட்டனை இப்பொழுதே தட்டுங்கள். உடனுக்குடன் உங்கள் விருப்ப பாடல்களை எல்லையில்லாத ஒலி தொழில்நுட்பத்தில் கேட்டு மகிழுங்கள்.

0: இது நம்ம வீட்டு வானொலி சவுத் ரேடியோஸ்.
1: உங்க மனசுக்கு பிடித்த பாடல்கள் only on southradios.com.

0: என்ன
1: என்ன,
0: ஏன் இப்படி பாக்குற?
1: ஒண்ணும் இல்லையே.
0: ஒண்ணு இல்லனா ஏன் கைய வைக்கிற?
1: ஏன் கை? நான் எங்க வேணாலும் வைப்பேன்.

0: பாத்தியா, கொஞ்ச யாருனா உன்ன என்ன பேச்சு ஓடுது பாரு.
1: This sound is processed by Stereo Tool. Go to Stereo Tool.

This sound is processed by Stereotool. Go to stereotool.com.

0: ஃபேவரட்டான சாங்ஸ் கேட்க only on southradios.com. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சவுத் ரேடியோஸ். சவுத் ரேடியோஸ்
1: பேக் டு பேக் உங்கள் விருப்ப பாடல்கள் உங்கள் அபிமான சவுத் ரேடியோஸ் அபிஷியல் சைட்டில் மட்டுமே.

0: நம் வானொலிகள் பிடித்திருந்தால் மதிப்பெண் வழங்கி ஊக்கப்படுத்துங்கள்.
1: உடனுக்குடன் உங்கள் விருப்ப பாடல்களை கேட்டு மகள எக்ஸ்க்ளூசிவ் சவுத் ரேடியோ செயலியை இப்பொழுதே தரவிறக்கம் செய்யுங்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப்பிள் ஸ்டோரில் சவுத் ரேடியோஸ் என தேடி டவுன்லோட் செய்யுங்கள். SOUTHRADIOS

உங்கள் பேராபிமானம் வென்ற நம்ம வீட்டு வானொலி சவுத் ரேடியோஸில் அடுத்து வரும் நான்கு பாடல்கள்.

0: அடியாள் என்ன
1: என்ன என்ன
0: இன்று ஊரே என்னை பார்த்து வீசிய சொல்லு என்ன வீசிய சொல்லு என்ன
2: ஐ ஃபீல் மச்சி ஐ ஃபீல்
0: வேதனையில் போ

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சவுத் ரேடியோஸ் .com.
1: இப்பொழுது நமது தென் வானொலி சேலை நம்ம சவுத் ரேடியோஸ் ஆண்ட்ராய்டு ஆட்டோ மற்றும் ஆப்பிள் கார் பிளே வசதியுடன் கிடைக்கின்றது. இப்பொழுது உங்களுடைய மகிழுந்துகளில் கேட்டு மகிழ்வதோடு உங்கள் மதிப்பெண்களையும் விமர்சனங்களையும் 5 நட்சத்திரத்தோடு வழங்கி எங்களை ஊக்கப்படுத்துங்கள். பேரன்போடு தொடர்கின்ற அனைவரது நல் ஆதரவிற்கும் நன்றியும் வாழ்த்துக்களும்.

சவுத் ரேடியோஸ் எப்போதும் உங்களோடு பயணிக்கும் உற்றதோழன். சவுத் ரேடியோஸ் எப்போ

0: Get your feelings from your favorite songs. Only on southradios.com.
1: இப்பொழுது உங்கள் தென் வானொலி செயலி நம்ம சவுத் ரேடியோஸ் ஆப்பிள் கார் பிளே மற்றும் ஆண்ட்ராய்ட் ஆட்டோ வசதியுடன் உடனுக்குடன் உங்கள் மகிழுந்துகளை கேட்டு மகிழ்வதோடு உங்கள் விமர்சனங்களையும் மதிப்பெண்களையும் 5 நட்சத்திரத்தோடு பகிர்ந்து மகிழுங்கள்.

0: This sound is processed by Stereo Tool. Go to stereotool.com.
1: உங்கள் அபிமான சவுத் ரேடியோஸில் புரட்சி FM சிறப்பு தொழில்நுட்பத்துடன்

இதுதான் சவுத் ரேடியோ. இசை மட்டுமில்ல, இங்கு எல்லாமே புதுமைதான். உடனுக்குடன் உங்கள் விருப்ப பாடல்கள் கேட்டு மகிழ்ந்திட இப்பொழுதே சவுத் ரேடியோஸ் ஆபீஷியல் செயலியை தரவிறக்கம் செய்யுங்கள்.

0: நம் வானொலிகள் பிடித்திருந்தால் மதிப்பெண் வழங்கி ஊக்கப்படுத்துங்கள்.
1: இப்பொழுது விளம்பரங்களை பார்த்தபின் தமிழின் முன்னணி வானொலிகளில் உடனுக்குடன் உங்கள் விருப்ப பாடல்களை கேட்டு மகிழ்கின்ற வாய்ப்பு. இப்பொழுது சவுத் ரேடியோ செயலியின் இடது பக்க மெனு பகுதியில் சாங் ரிக்வெஸ்டில் சொடுக்குங்கள். புரட்சி வானொலி, தமிழ் பீட் வானொலி, தமிழ் மெலோடி வானொலி, ரகுபானியம் வானொலி, ராஜாங்கம் வானொலி, ராஜா மெலோடி வானொலி மற்றும் தேனிசை தென்றல் தேவா வானொலியில் உடனுக்குடன் உங்கள் விருப்ப பாடல்களை கேட்டு மகிழலாம்.

0: உங்கள் இதய பரப்பெங்கும் இனிமை சேர்ப்பது சவுத் ரேடியோஸ்.
1: இப்பொழுது உங்கள் தென் வானொலி செயலி, நம்ம சவுத் ரேடியோஸ் ஆப்பிள் கார் பிளே மற்றும் ஆண்ட்ராய்டு ஆட்டோ வசதியுடன் உடனுக்குடன் உங்கள் மகிழுந்துகளை கேட்டு மகிழ்வதோடு உங்கள் விமர்சனங்களையும் மதிப்பெண்களையும் 5 நட்சத்திரத்தோடு பகிர்ந்து மகிழுங்கள்.

0: This sound is processed by Stereotool. Go to stereotool.com.
1: என்றென்றும் உங்களோடு பயணிக்கும் ஊற்ற தோழன் சவுத் ரேடியோஸில் அடுத்து வரும் நான்

southradios.com உங்கள் அபிமான சவுத் ரேடியோ செயலியில் உடனுக்குடன் உங்கள் விருப்ப பாடல்களை கேட்டு மகிழ்கின்ற அரிய வாய்ப்பு. இப்பொழுது செயலியின் இடது பக்க மெனு பகுதியில் சாங் ரிக்வெஸ்ட் பட்டனை தட்டுங்கள். உடனுக்குடன் உங்கள் விருப்ப பாடல்களை தமிழின் முன்னணி வானொலிகளில் விளம்பரங்களை பார்த்த பின் கேட்டு மகிழுங்கள்.

0: தொகுத்து வரும் நான்கு பாடல்கள். இணையதள வானொலிகளுள் மிக வித்தியாசமான தொழில்நுட்பத்தில்
1: This sound is processed by Stereotool. Go to stereotool.com.

0: நம் வானொலிகள் பிடித்திருந்தால் மதிப்பெண் வழங்கி ஊக்கப்படுத்துங்கள்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சவுத் ரேடியோஸ்.

உங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட்டான சாங்ஸ் கேட்க onlyonsouthradios.com சவுத் ரேடியோஸ் உங்களோடு பயணிக்கும் உற்ற தோழன்.

உங்கள் ஸ்பீக்கர்ல, உங்க ஸ்மார்ட் போன்ல நம்ம சவுத் ஸ்டைல்ல ஒலிக்க போகும் அடுத்து வரும் நான்கு பாடல்கள்.

பார்த்தா லவ் பண்ண பொண்ணு விட்டுட்டு போயிட்டா, அந்த பொண்ணை வெறுப்பேத்தாம அவளுக்காக ஒரு நிமிஷம் ப்ரே பண்ணுங்கடா. அவ பேரண்ட்ஸுக்காக ப்ரே பண்ணுங்க. ஏ, அவ புருஷனுக்கும் புள்ளுகுட்டிகளுக்கும் சேர்த்தே ப்ரே பண்ணுங்கடா, ப்ரே பண்ணுங்க.

இணைந்திருப்பது தென் வானொலி செயலி சவுத் ரேடியோ சுடன். நீங்கள் இணைந்திருப்பது தென் வானொலி செயலி சவுத் ரேடியோ சுடன்.

0: நீங்கள் இணைந்திருப்பது தென் வானொலி செயலி சவுத் ரேடியோ சுடன்.
1: இசையால் உங்களை வசமாக்குகிறது சவுத் ரேடியோஸ்.

0: இது நம்ம வீட்டு வானொலி சவுத் ரேடியோஸ்.
1: உடனுக்குடன் உங்கள் விருப்ப பாடல்கள் கேட்டு மகிழ்ந்திட இப்பொழுதே சவுத் ரேடியோஸ் அபிஷியல் செயலியை தரவிறக்கம் செய்யுங்கள். சாங் ரிக்வெஸ்ட் பட்டனை ஹோம் பேஜில் தட்டு.

0: நீங்கள் இணைந்திருப்பது தென் வானொலி செயலி சவுத் ரேடியோ சுடன்.
1: All your favorite hits only on southradios.com.
2: யாரண்ட ஐயோ யாரண்ட ஐயோ யாரண்ட ஐயோ யாரண்ட எங்க வந்து யாராண்ட வெச்சிக்கின பிரச்சனை நீ குரல விட்டது தெரிஞ்சுட்டாக உனக்கு தாண்ட அர்ச்சனை.

அடுத்து வரும் மூன்று பாடல்கள் உங்கள் அபிமான சவுத் ரேடியோஸில் புரட்சி FM சிறப்பு தொழில்நுட்பத்துடன்.

0: உற்றத்தோழன்.
1: உங்கள் அபிமான சவுத் ரேடியோ செயலியில் உடனுக்குடன் உங்கள் விருப்ப பாடல்களை கேட்டு மகிழ்கின்ற அரிய வாய்ப்பு. இப்பொழுது செயலியின் இடது பக்க மெனு பகுதியில் சாங் ரிக்வெஸ்ட் பட்டனை தட்டுங்கள். உடனுக்குடன் உங்கள் விருப்ப பாடல்களை தமிழின் முன்னணி
2: வாய்ஸ் This sound is processed by Stereo Tool. Go to stereotool.com.

0: Listen your favorite songs only on southradios.com.
1: சபதத்தின் வானொலி செயல் இப்பொழுது எல்லையில்லாத இசை அனுபவத்தை உங்களுக்கு வழங்கின உலகின் முன்னணி தொழில்நுட்பங்கள் அத்தனையையும் கலையகத்தில் உள்வாங்கி மிக துல்லியமான அதிநவீன ஒலியமைப்புடன் Android Auto மற்றும் Apple CarPlay வசதியுடன் உங்களுடைய மகிழுந்துகளில் கேட்டு மகிழ்கின்ற வாய்ப்பை தருகிறது. பேரன்போடும் பெருமதிப்போடும் நம்மை ஊக்கப்படுத்தி தொடர்கின்ற அனைத்து அன்பு உறவுகளுக்கும் எங்களுடைய நன்றியும் நல்வாழ்த்துக்களும் உரித்தாகட்டும்.

This sound is processed by Stereotool. Go to stereotool.com.

அழகா அழகா சிரிக்கிறாளுங்க. அடுத்த நோடியே முறைக்கிறாளுங்க. உசரா உசரா நினைக்கிறாளுங்க. உடனே உடனே மறக்கிறாளுங்க.

0: சவுத் ரேடியோஸ் எப்போதும் உங்களோடு பயணிக்கும் உற்றதோளே.
1: This sound is processed by Stereo Tool. Go to stereotool.com.
2: பரப்பிங்கும் இனிமை சேர்ப்பது சவுத் ரேடியோஸ்.
3: ஏண்டா என்ன பார்த்து அந்த கேள்வி கேட்ட? ஏனே அவனை அடிச்சு இருக்கீங்க? அப்படி என்ன கேட்டான்? என்ன கேட்டானா? காரை நம்ம வச்சிருக்கிறோம். இந்த காரை வச்சிருந்த சொப்பன சுந்தரியை இப்ப யாரு வச்சிருக்கா? யாரு வச்சிருக்கா? யாரு

0: This sound is processed by Stereotool. Go to stereotool.com.
1: அடுத்து நான்கு பாடல்கள் உங்கள் அபிமான சவுத் ரேடியோஸில்.

0: நம் வானொலிகள் பிடித்திருந்தால் மதிப்பெண் வழங்கி ஊக்கப்படுத்துங்கள்.
1: உடனுக்குடன் உங்கள் விருப்ப பாடல்கள் கேட்டு மகிழ்ந்திட இப்பொழுதே சவுத் ரேடியோஸ் ஆபீஷியல் செயலியை தரவிறக்கம் செய்யுங்கள். சாங் ரிக்வெஸ்ட் பட்டனை ஹோம் பேஜில் தட்டு.

தூக்குத்துறனா அளப்பற, தூக்குத்துறனா தடாலடி, தூக்குத்துறனா கட்டுக்கடங்காத கிராமத்து கால்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சவுத் ரேடியோ. சவுத் ரேடியோ
1: இதுதான் சவுத் ரேடியோ. இசை மட்டுமில்ல, இங்கு எல்லாமே புதுமைதான்.

0: மச்சி அடிச்சு பார்க்கலாம் எதிர் நீச்சல்.
1: Listening to South Radio from world's most livable city to around the world.

0: நம் வானொலிகள் பிடித்திருந்தால் மதிப்பெண் வழங்கி ஊக்கப்படுத்துங்கள்.
1: இப்பொழுது உங்கள் தென் வானொலி செயலி நம்ம சவுத் ரேடியோ ஆப்பிள் கார் பிளே மற்றும் ஆண்ட்ராய்ட் ஆட்டோ வசதியுடன் உடனுக்குடன் உங்கள் மகிழுந்துகளை கேட்டு மகிழ்வதோடு உங்கள் விமர்சனங்களையும் மதிப்பெண்களையும் 5 நட்சத்திரத்தோடு பகிர்ந்து மகிழுங்கள்.

மச்சி அடிச்சு பார்க்கலாம் எதிர் நீச்சல். This sound is processed by Stereotool. Go to stereotool.com.

0: டோமாரி கேப்மாரி கைதா கஸ்மாலம் எங்கடாவா எங்கடாவா எங்கடாவா எங்கடாவா
1: யா ராயாவு.

0: நம் வானொலிகள் பிடித்திருந்தால் மதிப்பெண் வழங்கி ஊக்கப்படுத்துங்கள்.
1: All your favorite hits. Only on southradios.com.

லவ் பண்ண பொண்ணு விட்டுட்டு போயிட்டா, அந்த பொண்ணை வெறுப்பேத்தாம அவளுக்காக ஒரு நிமிஷம் ப்ரே பண்ணுங்கடா. அவ பேரண்ட்ஸுக்காக ப்ரே பண்ணுங்க. ஏ, அவ புருஷனுக்கும் புள்ளுகுட்டிகளுக்கும் சேர்த்தே ப்ரே பண்ணுங்கடா. ப்ரே பண்ணுங்க.

0: இசை மட்டுமில்ல, இங்கு எல்லாமே புதுமைதான். உடனுக்குடன் உங்கள் விருப்ப பாடல்களை கேட்டு மகள எக்ஸ்க்ளூசிவ் சவுத் ரேடியோ செயலியை இப்பொழுதே தரவிறக்கம் செய்யுங்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப்பிள் ஸ்டோரில் சவுத் ரேடியோஸ் என தேடி டவுன்லோட் செய்யுங்கள். SOUTHRADIOS.
1: This sound is processed by Stereo Tool. Go to stereotool.com.

0: நம் வானொலிகள் பிடித்திருந்தால் மதிப்பெண் வழங்கி ஊக்கப்படுத்துங்கள்.
1: இப்பொழுது நமது தென் வானொலி சேலை நம்ப சவுத் ரேடியோஸ் ஆண்ட்ராய்டு ஆட்டோ மற்றும் ஆப்பிள் கார் பிளே வசதியுடன் கிடைக்கின்றது. இப்பொழுதே உங்களுடைய மகிழுந்துகளில் கேட்டு மகிழ்வதோடு உங்கள் மதிப்பெண்களையும் விமர்சனங்களையும் 5 நட்சத்திரத்தோடு வழங்கி எங்களை ஊக்கப்படுத்துங்கள். பேரன்போடு தொடர்கின்ற அனைவரது நல் ஆதரவிற்கும் நன்றியும் வாழ்த்துக்களும்.

0: ஸ்டோரில் 5 நட்சத்திர மதிப்பெண் வழங்கி ஊக்கப்படுத்துங்கள். நீங்கள் இணைந்திருப்பது தென் வானொலி செயலி.
1: This sound is processed by Stereo Tool.

இதுதான் சவுத் ரேடியோ. இசை மட்டுமில்ல, இங்கு எல்லாமே புதுமைதான். தமிழா தமிழா தமிழா தமிழா தமிழா.

0: கண்ணா அண்டர் கட்டுல தண்டர் தொண்டர் அண்டர் வண்டர் ஜூட்டு கண்ணா அண்டர் சூட்டு கண்ணா வந்தர் ஜோட்டு கண்ணா இப்பது ஜோட்டு அண்டர் சூட்டு கண்ணா வந்தர் ஜோட்டு கண்ணா இப்பது ஜோட்டு அண்டர் சூட்டு கண்ணா வந்தர் ஜோட்டு கண்ணா இப்பது ஜோட்டு
1: This sound is processed by Stereotool. Go to stereotool.com.

0: என்ன பார்த்து அந்த கேள்வி கேட்ட? ஏனே அவன் அடிச்சு இருக்கீங்க அப்படி என்ன கேட்டான்?
1: என்ன கேட்டானா?
0: காரை நம்ம வச்சிருக்கிறோம், இந்த காரை வச்சு இந்த சொப்பன சுந்தரியை இப்ப யாரு வச்சிருக்கா? யாரு வச்சிருக்கா? யாரு வச்சிருக்கா? யாரு வச்சிருக்கா? என்ன பார்த்து அந்த கேள்வி கேட்ட? ஏனே அவன் அடிச்சு இருக்கீங்க அப்படி என்ன கேட்டான்?
1: என்ன கேட்டானா?
0: காரை நம்ம வச்சிருக்கிறோம், இந்த காரை வச்சு இந்த சொப்பன சுந்தரியை இப்ப யாரு வச்சிருக்கா? யாரு வச்சிருக்கா? யாரு வச்சிருக்கா? யாரு வச்சிருக்காங்கன்னு கேக்குறான். என்ன கேட்டானா?
1: காரை நம்ம வச்சிருக்கிறோம், இந்த காரை வச்சு இந்த சொப்பன சுந்தரியை இப்ப யாரு வச்சிருக்க?

0: ஏன்டா என்ன பார்த்து கேள்வி கேட்ட? ஏனே அவன் அடிச்சு இருக்கீங்க அப்படி என்ன கேட்டான்?
1: என்ன கேட்டானா?
0: காரை நம்ம வச்சிருக்கிறோம், இந்த காரை வச்சிருந்த சொப்பன சுந்தரியை இப்ப யாரு வச்சிருக்கா, யாரு வச்சிருக்கா, யாரு வச்சிருக்கா, யாரு வச்சிருக்காங்கன்னு கேக்குறான். ஏன்டா என்ன பார்த்து கேள்வி கேட்ட? ஏனே அவன் அடிச்சு இருக்கீங்க அப்படி என்ன கேட்டான்?
1: என்ன கேட்டானா?
0: காரை நம்ம வச்சிருக்கிறோம், இந்த காரை வச்சிருந்த சொப்பன சுந்தரியை இப்ப யாரு வச்சிருக்கா, யாரு வச்சிருக்கா, யாரு வச்சிருக்கா, யாரு வச்சிருக்காங்கன்னு கேக்குறான்.

என்ன பார்த்து அந்த கேள்வி கேட்ட? ஏனே அவனை அடிச்சு இருக்கீங்க அப்படி என்ன கேட்டான்? என்ன கேட்டானா? காரை நம்ம வச்சிருக்கிறோம், இந்த காரை வச்சிருந்த சொப்பன சுந்தரியை இப்ப யாரு வச்சிருக்கா? யாரு வச்சிருக்கா?

என்ன பார்த்து அந்த கேள்வி கேட்ட? ஏனே அவனை அடிச்சு இருக்கீங்க அப்படி என்ன கேட்டான்? என்ன கேட்டானா? காரை நம்ம வச்சிருக்கிறோம், இந்த காரை வச்சு இந்த சொப்பன சுந்தரிய இப்ப யாரு வச்சிருக்கா, யாரு வச்சிருக்கா, யாரு வச்சிருக்கா, யாரு வச்சிருக்காங்கன்னு கேக்குறான். ஏண்டா என்ன பார்த்து அந்த கேள்வி கேட்ட? ஏனே அவனை அடிச்சு இருக்கீங்க அப்படி என்ன கேட்டான்? என்ன கேட்டானா? காரை நம்ம வச்சிருக்கிறோம், இந்த காரை வச்சு இந்த சொப்பன சுந்தரிய இப்ப யாரு வச்சிருக்கா, யாரு வச்சிருக்கா, யாரு வச்சிருக்கா, யாரு வச்சிருக்காங்கன்னு கேக்குறான். ஏண்டா என்ன பார்த்து கேள்வி கேட்ட? ஏனே அவனை அடிச்சு இருக்கீங்க அப்படி என்ன கேட்டான்? என்ன கேட்டானா? காரை நம்ம வச்சிருக்கிறோம், இந்த காரை வச்சு இந்த சொப்பன சுந்தரிய இப்ப யாரு வச்சிருக்கா, யாரு வச்சிருக்கா, யாரு வச்சிருக்கா, யாரு வச்சிருக்காங்கன்னு கேக்குறான். ஏண்டா என்ன பார்த்து அந்த கேள்வி கேட்ட? ஏனே அவனை அடிச்சு இருக்கீங்க அப்படி என்ன கேட்டான்? என்ன கேட்டானா? காரை நம்ம வச்சிருக்கிறோம், இந்த காரை வச்சு இந்த சொப்பன சுந்தரிய இப்ப யாரு வச்சிருக்கா, யாரு வச்சிருக்கா, யாரு வச்சிருக்கா, யாரு வச்சிருக்காங்கன்னு கேக்குறான்.

எங்கோ அடப்பாஞ்சு வரான், பறந்து வரான் நம்ம தர சிங்கம்.

0: உற்றுத்தோழன்
1: உடனுக்குடன் உங்கள் விருப்ப பாடல்களை மிக துல்லியமான ஒலித்தெளிவில் கேட்டு மகிழ்ந்தன. இப்பொழுதே தரவிறக்கம் செய்யுங்கள் சவுத் ரேடியோ.

0: Stay tuned with South Radios. South Radios.
1: இது நம்ம வீட்டு வானொலி South Radios.
2: Turn the computer on.

0: இதுதான் சவுத் ரேடியோ. இசை மட்டுமில்ல, இங்கு எல்லாமே புதுமைதான்.
1: இது நம்ம வீட்டு வானொலி சவுத் ரேடியோஸ்.

0: ஃபேவரட்டான சாங்ஸை கேட்க ஒன்லியான் சவுத் ரேடியோஸ் டாட் காம்.
1: இதுதான் சவுத் ரேடியோ. இசை மட்டுமில்ல, இங்கு எல்லாமே புதுமைதான். புதுமைதான்.
2: This sound is processed by Stereotool. Go to stereotool.com.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சவுத் ரேடியோஸ் டாட் காம்.
1: அடுத்து வருவது திவிட்டாத மெட்டுக்கள் நாலு. மிக வித்தியாசமான ஒளித்தெளிவில் புத்தம் புதிய தொழில்நுட்பத்துடன்

நீங்கள் இணைந்திருப்பது தென் வானொலி செயலி சவுத் ரேடியோ சுடன். நம் வானொலிகள் பிடித்திருந்தால் மதிப்பெண் வழங்கி ஊக்கப்படுத்துங்கள்.

are listening to southradios.com. இதுதான் சவுத் ரேடியோஸ். இசை மட்டுமில்ல, இங்கு எல்லாமே புதுமைதான்.

சாவடி. தூக்கு தொறனா அளப்பற, தூக்கு தொறனா தடாலடி, தூக்கு தொறனா கட்டு

Get your feelings from your favorite songs. Only on SouthRadios.com. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சவுத் ரேடியோஸ்.

நம் வானொலிகள் பிடித்திருந்தால் மதிப்பெண் வழங்கி ஊக்கப்படுத்துங்கள்.

0: ஸ்டோரில் 5 நட்சத்திர மதிப்பெண் வழங்கி ஊக்கப்படுத்துங்கள்.
1: இதுதான் சவுத் ரேடியோ. இசை மட்டுமில்ல, இங்கு எல்லாமே புதுமைதான்.

எங்க வந்து யாராண்ட வச்சுக்கின பிரச்சனை, நீ குரல விட்டது தெரிஞ்சுட்டாக உனக்கு தாண்ட அர்ச்சனை.

உடனுக்குடன் உங்கள் விருப்ப பாடல்களை கேட்டு மகிழ எக்ஸ்க்ளூசிவ் சவுத் ரேடியோ செயலியை இப்பொழுதே தரவிறக்கம் செய்யுங்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப்பிள் ஸ்டோரில் சவுத் ரேடியோஸ் என தேடி டவுன்லோட் செய்யுங்கள். SOUTHRADIOS

southradio.com. உடனுக்குடன் உங்கள் விருப்ப பாடல்களை கேட்டு மகள எக்ஸ்க்ளூசிவ் சவுத் ரேடியோ செயலியை இப்பொழுதே தரவிறக்கம் செய்யுங்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப்பிள் ஸ்டோரில் சவுத் ரேடியோஸ் என தேடி டவுன்லோட் செய்யுங்கள். SOUTH RADIOS.

இருந்தாக்கா கிட்ட சவுண்ட் விடாம கிரா.

மனசுக்கு பிடித்த பாடல்கள். Only on southradios.com. இதுதான் சவுத் ரேடியோ. இசை மட்டுமில்ல, இங்கு எல்லாமே புதுமைதான்.

0: சிவகோத்ரோத்பவசிய மிருக நட்சத்திரேஹ அடங்காப்படாரி ஜாதஸ்ய பேரன்னகட்டியோ
1: சுமதி சுமதி
0: சுமதி நாமதேயஸ் சிங்காரவேலன் லவ்வசிய வருங்கால வைஃபஸ்ய தேவசேனா சமேத சுப்பிரமணிய சுவாமினே அஷ்டோத்திர நமக பூஜாஞ்சகரிஷ்யே ஐயையோ போரியே போரியே.

அடுத்து வரும் மூன்று பாடல்கள் உங்கள் அபிமான சவுத் ரேடியோஸில் புரட்சி FM சிறப்பு தொழில்நுட்பத்துடன்.

0: Little South Radio. From world most livable city to around the world.
1: இப்பொழுது விளம்பரங்களை பார்த்த பின் தமிழின் முன்னணி வானொலிகளில் உடனுக்குடன் உங்கள் விருப்ப பாடல்களை கேட்டு மகிழ்கின்ற வாய்ப்பு. உங்கள் அபிமான சவுத் ரேடியோ செயலியில் இடது பக்க மெனு பகுதியில் சாங் ரிக்வெஸ்ட் பட்டனை இப்பொழுதே தட்டுங்கள். உடனுக்குடன் உங்கள் விருப்ப பாடல்களை எல்லையில்லாத ஒலி தொழில்நுட்பத்தில் கேட்டு மகிழுங்கள்.

0: அடுத்து வருவது விளம்பர இடைவேளையின்றி அடுத்தடுத்து நான்கு பாடல்கள்.
1: This sound is processed by Stereo Tool. Go to stereotool.com.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சவுத் ரேடியோஸ் டாட் காம்.
1: Listening to South Radios from world most livable city to around the world.

உங்களை மகிழ்விக்க விளம்பர இடைவேளையின்றி நாம் வழங்கும் நான்கு பாடல்கள் கேளுங்கள். ஆப் ஸ்டோரில் ரிவ்யூ வழங்கி ஊக்கப்படுத்துங்கள்.

0: This sound is processed by Stereo Tool. Go to stereotool.com.
1: உடனுக்குடன் உங்கள் விருப்ப பாடல்களை கேட்டு மகிழ்ந்து இப்பொழுதே சவுத் ரேடியோஸ் ஆபிஷியல் செயலியை தரவிறக்கம் செய்யுங்கள்.
2: You know what? Guess who's back?

0: நமது வானொலிகள் பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் அறிமுகம் செய்யுங்கள்.
1: நமது தென் வானொலி செயல் இப்பொழுது எல்லையில்லாத இசை அனுபவத்தை உங்களுக்கு வழங்கின உலகின் முன்னணி தொழில்நுட்பங்கள் அத்தனையையும் கலையகத்தில் உள்வாங்கி மிக துல்லியமான அதிநவீன ஒலியமைப்புடன் Android Auto மற்றும் Apple CarPlay வசதியுடன் உங்களுடைய மகிழுந்துகளில் கேட்டு மகிழ்கின்ற வாய்ப்பை தருகிறது. பேரன்போடும் பெருமதிப்போடும் நம்மை ஊக்கப்படுத்தி தொடர்கின்ற அனைத்து அன்பு உறவுகளுக்கும் எங்களுடைய நன்றியும் நல் வாழ்த்துக்களும் உரித்தாகட்டும்.
2: Justo alamas mi casa, su mi casa, su.

0: நமது வானொலிகள் பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் அறிமுகம் செய்யுங்கள்.
1: இப்பொழுது நமது தென் வானொலி சேலை நம்ம சவுத் ரேடியோ ஆண்ட்ராய்டு ஆட்டோ மற்றும் ஆப்பிள் கார்ப்ளே வசதியுடன் கிடைக்கின்றது. இப்பொழுதே உங்களுடைய மகிழுந்துகளில் கேட்டு மகிழ்வதோடு உங்கள் மதிப்பெண்களையும் விமர்சனங்களையும் 5 நட்சத்திரத்தோடு வழங்கி எங்களை ஊக்கப்படுத்துங்கள். பேரன்போடு தொடர்கின்ற அனைவரது நல் ஆதரவிற்கும் நன்றியும் வாழ்த்துக்களும்.

அல்லாமா கல்லாங்க நாங்க விரல விட்ட வெள்ளங்கா கொரிகிலிக்கா முந்திரிக்கண்ணா கோண கொப்பற கொய்யாக்கா கஜா முய்யா வல்லாட்டு மாட்டுக்குண்ணா டம்மால் டிமால் ரிமாண்டு காட்டுக்கு.

0: Beats South Vibes எப்போதும் எக்ஸ்ட்ரா எனர்ஜியோடு அடுத்து வரும் நான்கு பாடல்கள் Hit after hit.
1: மிக துல்லியமான ஒளி தெளிவு, மிக வித்தியாசமான தொழில்நுட்பம். சவுத் ரேடியோ, சவுத் ரேடியோஸ்.

நீங்கள் இணைந்திருப்பது தென் வானொலி செயலி சவுத் ரேடியோ சுடன். உங்கள் இதயப் பரப்பெங்கும் இனிமை சேர்ப்பது

are listening to southradios.com. நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது சவுத் ரேடியோஸ்.